0: ஆறுக்கு போட்டு மாவடியோ.
1: மஷக்கவ்வா லாஹிக்கின் தி பண்டார் பொடுமிதிலிகஸ்.

0: கொந்தனிக்கு
1: ஃபெனுனி
0: ஒனிபோங்கி
1: மாபுரிக்கு
2: ஹலோ மாபுரா அபுஃபுல் கவுகிட்ட ஃபுலாகி தாசிரின் கஸ்கரானதி மாவடி மாவடி ஃபுல ஃபம்மர பாயானதி கம்புரு கம்புரு துணி கிரினிவானதி வாரே வாரே செம்ப உஸ்கொனதி ஏய் எதுக்கும் பத்து ரியாலாதன் கிரிதானத்த
3: மச்சக்கவா லாய்கன் தி பண்டார்

0: போட்டு மாவடியோ
1: மஷக்கவ்வா லாஹிக்கின் தி பண்டார் பொடுமிதிலிகஸ்.

மாவடி. மாவடி போட சம்பளம் பாயானதின் கம்புடு. கம்புடு துணிக்கு நீ நீ பாரதின் பாரு. பாரு செம்பு ஹஸ்கோனதின் எதுக்கும் பத்து ரியாலாதன் கிடைக்கானுக்கு. மச்சக்காவா.